தக்கெட்டதும் தக்கெட்டதும் தின் தக்கெட்டதும் தின் தக்கெட்டதும்.